0: பச்சா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தத்துமி ததுமி தஜ்ஜனு.

மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே, சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், கல்யாணாத்புதகாத்ராய காம